நானுக்கு துமுகி சன்பொருக்கு பகவான் சர்வபேகுண்ட முகத்து மோகபாய் ஏக் நேமக்கு ஹர்கே குணகாய் அனகு ராஜ போகபடையாய் ஹர்கே நாம் கி கதா மனுபாயி போஜன காபர் சங்கீத ரசனா ஜபதி ஹர ஹர் நீத் பலி சுகர்ணி சுபா துன்வந்த் ஹிருதய வசே பூன குருமந்த்